மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

காத்திய நீருல பரதோலியும் சுவாதந்திரமுனு கன்ன சமர பூமி பாண்டித்யமுல காலம்.